ஒன்று பொறுங்குன்னும் ஒன்று மாட்டைக்கம்மை சூப்பிடுக்கும் தோறுதாய் ஒன்று மாட்டை பொறுங்குன்னும் ஒன்று மாட்டைக்கம்மை சூப்பிட்டு